கொஞ்சம் அச்சோ மாத்தியாக்கு அச்சோ மாத்தியாக்கு இல்லத்தேக்கு ஞாம்பர் ஞாம்பர் அச்சோ அச்சோ மாத்தியாக்கு அச்சோ அச்சோ கண்ணோ பிள்ளத்தேக்கு பாச்சு அக்கா.